ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையம் வழங்கும் தமிழமுதம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் புஷ்பலதா. வணக்கம் நேர்களே.

அந்தமான் நிக்கோபர் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் வைகாசி திங்கள் 24 நாள், ஜூன் மாதம் 7 தேதி ஞாயிற்றுக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் பலமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம் தகவல் நேரம், நெஞ்சம் மறப்பதில்லை, அறிவு புக்கள் சிந்தனைகள் ஆகியவை ஒளிவிழாவரும் குரலமுதம். அணி என்றோ நான் உடைமை, சான்றோர்க்கு அஃதின்றேல், பிணி என்றோ பீடு நடை. பொருள்: நடந்த தவறு காரணமாக தமக்குள் வருந்துகின்ற நாணம் என்னும் உணர்வு பெரியவர்களுக்கு அணிகலனாக விளங்கும். அந்த அணிகலன் இல்லாமல் என்னதான் பெருமிதமாக நடை போட்டாலும் அந்த நடை ஒரு பெரிய கொடிய நோய்க்கு சமமாக கருதப்படும். மீண்டும் குரல்: அணி என்றோ நான் உடைமை, சான்றோர்க்கு அஃதின்றேல், பிணி என்றோ பீடு நடை. குரல் எண் 1014, அதிகாரம் நான் உடைமை.

நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் கடலில் காற்றின் அழுத்தம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

நேர்களையை தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள். ஃபெனிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம்வி ஜாலிபாய் நாளை காலை 6:30 ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9:00 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும்.

எம்வி நார்த் பர்சேஜ் நாளை காலை 6 மணிக்கு ஷக்கித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி பிலமிலோ நாளை காலை 6:30 மணிக்கும் அதைத் தொடர்ந்து இக்கப்பல் பிற்பகல் 2:30 மணிக்கும் ஷக்கித்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி ரோனிலக்ஷ்மி நாளை முற்பகல் 11:30 மணிக்கு ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்வி கமோட்டா நாளை மாலை 5 மணிக்கு ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை 5 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். இவை அனைத்தும் வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுபடும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

வந்து சேரும். எம் வி ராணி லக்ஷ்மி நாளை முற்பகல் 11:30 ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி கமோட்டா நாளை மாலை 5 ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மறுநாள் செவ்வாய்க்கிழமை காலை 5 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். இவை அனைத்தும் வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுபடும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே, அதாவது உலக உணவு பாதுகாப்பு தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 7ஆம் தேதி, அதாவது இதே நாளில் கொண்டாடப்படுகின்றன. அசுத்தமான உணவு ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கும் நோய்களுக்கு வழிவகுக்கின்றது. உணவு பாதுகாப்பு புறக்கணிக்கப்படும் போது பொது சுகாதாரத்திற்கான அபாயங்கள் பெருமளவில் அதிகரிக்கின்றன. சரியான தேர்வுகளை மேற்கொள்வதன் மூலமும் பாதுகாப்பான உணவை கோருவதன் மூலமும் நாம் அனைவரும் ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை உருவாக்க உதவுகிறோம். உலக உணவு பாதுகாப்பு தினமானது உணவு மூலம் பரவும் நோய்களை தடுப்பதில் அறிவியலின் ஆற்றலை மையமாக கொண்டுள்ளது. ஆராய்ச்சி தரவுகள் மற்றும் புத்தாக்கம் ஆகியவை அபாயங்களை கண்டறியவும் சுகாதார பழக்க வழக்கங்களை மேம்படுத்தவும் நாம் உண்ணும் உணவு பாதுகாப்பானது என்பதை உறுதிப்படுத்தவும் எவ்வாறு உதவுகின்றன என்பதை உலக உணவு பாதுகாப்பு தினத்தின் கருப்பொருள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றது. உணவு உற்பத்தியாளர்கள் முதல் நுகர்வோர் வரை அனைவரையும் அறிவியலை நம்பி தங்களின் அன்றாட பழக்க வழக்கங்களில் பயன்படுத்துமாறு இந்த கருப்பொருள் ஊக்குவிக்கின்றது. உலக உணவு பாதுகாப்பு தினம் 2018 டிசம்பரில் ஐக்கிய நாடுகள் பொது சபையால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் உலகளாவிய அனுசரிப்பு 2019 ஆண்டிலிருந்து ஜூன் 7 அன்று நடைபெற்றது. பாதுகாப்பற்ற உணவுகளின் அபாயங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் முழு உணவு சங்கிலி முழுவதும் உள்ள அபாயங்களை குறைக்கும் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்கும் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. உலக சுகாதார அமைப்பு WHO மற்றும் உணவு மற்றும் விவசாய அமைப்பு FAO ஆகியவற்றின் கூட்டு முயற்சிகளிலிருந்து இந்த யோசனை உருவானது. தொடங்கப்பட்டதிலிருந்து இந்த நாள் ஒரு உலகளாவிய இயக்கமாக வளர்ந்துள்ளது. உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக அரசாங்கங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்கள், பள்ளிகள், தொழில்துறைகள் ஒன்றிணைகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இதன் கருப்பொருள் தற்போதைய சவால்களை பிரதிபலிப்பதோடு உணவு பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்துவதற்கான வழிகளையும் எடுத்துக்காட்டுகின்றது. உணவு பாதுகாப்பு எல்லா இடங்களிலும் உள்ள அனைவரையும் பாதிக்கிறது. அசுத்தமான உணவு வயிற்று உபாதையை மட்டும் ஏற்படுத்துவதில்லை, அது நீண்ட கடுமையான நோய்கள், நீண்டகால உடல்நல பிரச்சனைகள் மற்றும் மரணத்திற்கு கூட வழிவகுக்கும். உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் சுமார் 16 லட்சம் மக்கள் உணவு தொடர்பான நோய்களால் பாதிக்கப்படுகின்றன. குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் உணவு மூலம் பரவும் நோய்களால் ஏற்படும் வருடாந்தர நிதி தாக்கம் சுமார் 110 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இந்த புள்ளி விவரங்கள் கவலை அளிக்கின்றன. குறிப்பாக இவற்றில் பல பாதிப்புகளை தடுக்க முடியும் என்பதால் உணவு பாதுகாப்பு பின்வரும் வழிகளில் உதவுகின்றன. பாதுகாப்பான உணவு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் மற்றும் நச்சுக்கள் நம் உடலுக்குள் நுழைவதை தடுக்கின்றது. உணவு பாதுகாப்பு மற்றும் மனித ஆரோக்கியம், விவசாயம், பொருளாதாரம் வளர்ச்சி ஆகியவற்றில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் உணவு பாதுகாப்பு தினமானது முக்கியமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. இது நாம் உண்ணும் உணவில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத ஆபத்துக்களை இது கவனத்திற்கு கொண்டு வருவதோடு அவற்றை தவிர்க்க அறிவியல் எவ்வாறு உதவுகிறது என்பதை காட்டுகின்றது. மக்கள் உணவை பாதுகாப்பாக கையாள்வது எப்படி என்றும் உணவு பாதுகாப்பு என்பது அனைவரின் கடமை என்பதை உலக உணவு பாதுகாப்பு தினம் நமக்கு உணர்த்துகிறது. பாதுகாப்பான உணவு உயிர்களை காப்பாற்றுகிறது, ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் பொருளாதாரங்களுக்கு வலுவூட்டுகிறது என்பதை இந்த உணவு பாதுகாப்பு தினம் நமக்கு நினைவூட்டுகின்றது. ஆம் நேர்களே, இன்று உலக உணவு பாதுகாப்பு தினம், வேர்ல்ட் ஃபுட் சேஃப்டி டே.

நேர்களே, வருகின்ற ஜூன் 8 ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு விழாவை பெருமையாக கொண்டாட இருக்கின்றது. பல தசாப்தங்களாக மக்களின் நம்பிக்கைக்கு உரிய ஊடகமாக இருந்து வரும் ஆகாஷ்வாணி செய்திகள் இசை, கல்வி, கலாச்சாரம் மற்றும் சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் மக்களின் மனதில் தனி இடத்தை பெற்றுள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவு வந்தாலும் ரேடியோவின் இனிமையும் அதன் மனித நேய தொடர்பும் என்றுமே அழியாத ஒன்று. 90 நிறைவு பெறுவது இந்திய ஒலிபரப்புத்துறைக்கு ஒரு வரலாற்று பெருமையே. பல தலைமுறைகளாக செய்திகள், கல்வி, கலாச்சாரம், இசை மற்றும் மக்களின் உணர்வுகளை இணைத்த பாலமாக ஆகாஷ்வாணி இருந்து வருகின்றது. கிராமம் முதல் நகரம் வரை மக்களின் குரலாக ஒலித்த ஆகாஷ்வாணியின் 90 என்பது சாதாரண சாதனை அல்ல, அது இந்திய ஒலிபரப்புத்துறையின் பெருமை மிகு பயணம். நேர்களே, நிகழ்ச்சியில் தோன்றுவது நெஞ்சம் மறப்பதில்லை. என்றுமே நம் நினைவை விட்டு நீங்காத பழைய திரைசை பாடல்களை கேட்டு ரசிக்கப் போகிறோம் நேர்களே.

நேர்களே, பழைய திரை இசை பாடல் என்றாலே கேட்பதில் தத்துவங்களும் வாழ்க்கை பயணமும் நிறைந்தவை. ஆம் நேர்களே, நம் மனதை விட்டு நீங்காத பாடலாக ஒலிக்கிறது வீர திருமகன் திரைக்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் குழுவினர்.

நேர்களை தொடர்ந்து நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரையிசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைக்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி குழுவினர்.

தொடர்ந்து நேயர்களே, ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் தீ நறுவியாக பழைய திரைசை பாடல்களை கேட்டு ரசித்தபடி தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் சூரியகாந்தி திரைக்காக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர்.

நேர்களே, நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் பழைய திரை இசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் உயர்ந்த மனிதன் திரைக்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குழுவினர்.

நேர்களே, நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.